4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 2ஆம் நாள் செப்டம்பர் 19 சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம் தகவல் நேரம் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி

அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு இயன்பு தோல் போர்த்த உடம்பு. பொருள்: அன்பில் வழியில் இயங்கும் உடம்பே உயிர்நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவருக்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்திய வெற்றுடம்பே ஆகும். மீண்டும் குரல்: அன்பின் வழியது உயர்நிலை அக்திலார்க்கு இயன்பு தோல் போர்த்த உடம்பு. குரல் எண் 80, அதிகாரம் அன்புடைமை.

தகவல் நேரம். வானிலை அதமான குபர்த்தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். சில இடங்களில் இந்த காற்று மேலும் வலுப்பெற்று 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவித்தது.

தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி ராணிலட்சுமி நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் மற்றும் லாங்கோயிலன் வழியாக இறங்க செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளைய காலை 8:45 மணிக்கு சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30க்கு ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு ஷஹீத் தீப்பில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே பிற்பகல் 2:30 மணிக்கு சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிலட்சுமி நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சுவராஜ் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 3:30க்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை மாலை 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30க்கு ஷஹீத் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 மணிக்கு சுவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கெமல்பே நாளை காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே இரவு 9 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி சென்டினல் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் வழியாக கார்னிகோபார் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கார்னிகோபாரில் இருந்து லிட்டில் அந்தமான் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்வது இளைய பாரதம் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்கள் தொழில் தொடங்க, சுய தொழில் தொடங்க அதற்கான யோசனைகளை இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். வணக்கம் அன்பினர்களே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது தொழில் செய்து முன்னேற வேண்டும், தன் குடும்பத்தை தங்களின் உழைப்பால் மேம்படுத்த வேண்டும், நஷ்டமில்லா வருவாய் வர வேண்டும் என்பதே ஒவ்வொரு இளைஞர்களின் ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு எமது டிப்ஸ். உங்களுக்கு எந்த துறையில் அதிக ஆர்வமும் திறமையும் இருக்கிறதோ அந்த துறையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் தயாரிப்புக்கு சந்தையில் தேவை இருக்கிறதா என்பதை ஆராயுங்கள். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களின் தொழில் தீர்வாக இருக்கும் பட்சத்தில் துணிந்து இறங்குங்கள். நுகர்வோர் இருந்தால் உங்கள் தொழில் வெற்றி பெறும். இதை கருத்தில் கொள்வது முதலில் அவசியம்.

தொழில் தொடங்குவதற்கு முன் ஒரு தெளிவான திட்டத்தை எழுதுங்கள் அல்லது மனதில் கொள்ளுங்கள். அதில் உங்களின் முதலீடு, இலக்கு, தயாரிப்பு முறை மற்றும் இலாப வரம்பு குறித்த திட்டமிடல் இருக்க வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தொழிலில் ஏற்கனவே இருக்கும் போட்டியாளர்கள் யார், அவர்கள் வணிகம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அவர்களை விட நீங்கள் எப்படி சிறப்பாக செயல்படப் போகிறீர்கள் என்பதை திட்டமிட்டு தொழில் தொடங்க வேண்டும்.

எப்பொழுதுமே தொழில் தொடங்கும்போது பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் குறைந்த முதலீட்டில், அதாவது கற்றுக்கொண்டு தொழிலை மேம்படுத்தும் வகையில் தொழிலை தொடங்குங்கள். உங்களுக்கு முதலீடு வசதிக்காக அரசு உதவிகளும் உள்ளன. முத்ரா கடன் வசதி, PMEGP போன்ற மானிய வசதியுடனும் திட்டங்கள் இருக்கின்றன. இது போன்ற கடன் திட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டு அவற்றையும் பயன்பெற்று தொழில் தொடங்கி லாபம் வர சில மாதங்களும் ஆகலாம். எனவே உங்களின் செலவுகளுக்கு, தொழிலில் ஆரம்பகட்ட செலவுகளுக்கும் தனியாக பணம் ஒதுக்கி வைத்து செலவு செய்வது நல்லது.

இன்று எந்த ஒரு தொழிலுக்கும் சமூக ஊடகங்கள், அதாவது சோசியல் மீடியா மற்றும் இணையதளம் மிக முக்கிய பங்களிக்கிறது. உங்களது உற்பத்தி வாடிக்கையாளர்களை சென்றடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறைகளை கையாளுங்கள். உங்களது பிராண்ட் மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள். பொருளின் தரம் சரியாக இருக்க வேண்டும். தரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழிலில் ஆரம்பத்தில் தளங்கல்களும் தோல்விகளும் வருவது இயல்பு. அதை கண்டு தொய்வடையாமல் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். சந்தைக்கு ஏற்றவாறு உங்களது வணிக முறையை அவ்வப்போது மாற்றியமைக்க தயாராக இருங்கள்.

0: दुर्गा पूजा को मनाइए गोइंकास के साथ।
1: मेंस वेयर, लेडीज वेयर, किड्स वेयर और साड़ियों का एक्सक्लूसिव कलेक्शन
0: गोइंकास के अबरीन बाजार, भाटो बस्ती, बम्बू फ्लैट और डिग्लीपुर शोरूम में आइए और आकर्षक ऑफर्स पाइए।
1: जीन्स केवल 499 रुपए से शुरू,
0: शर्ट 490 रुपए,
1: क्रॉप टॉप और टी शर्ट 199 रुपए
0: और कुर्ती सिर्फ 190 रुपए से शुरू।
1: सूट पीसेस, वेस्टर्न टॉप्स, कढ़ाईदार कुर्ती,
0: रेडीमेड सूट, ब्रांडेड शर्ट, टी शर्ट के नए कलेक्शन के लिए
1: अपने पूरे परिवार के साथ आइए गोइंकास।
2: அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேயர்கள், இதுவரை இளைய பாரதம் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைசை பாடல்கள் ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.